அது வந்து மங்கள்சிங் கரோவில் இப்போ நிறைய சங்கத்தும் கேளு நலுன் அறி தேதா அலுநலம் தே வாங்கனோன் கார்பி கைதுவான்.